0: மதத்துக்காரும் தன்னசே மன்னசே தன்னசே ஆட்சி சமே ஜையோ சமே சிவா மே ஆசிர்வோஜனா ஃபிர் பி மேரா நாம் கபி பி டீச்சர் வர்ணன் நீ கர்த்தி யே ஜிக்யாசு பாத் அச்சா ஹை அகர் மானோ யே பி நீ ஆவி ஃபிர் தூசரா ரூப் க்யா ஹோதா ஹை அச்சா நாம் லே பி லியா தோ நாம் சுன்தே சுன்தே
1: Here.